ஏன் தோட்டு ஜக்பராசை சாக்கத் சிங்கமட்டோலியான் சாய்த்தக்கே நீ பாப்போ பாப்பான் சே இசுன்தியான் ஜக் சாக்கத் கனோ ஞாக்கத் ஆத்து

சத்தமு பிரத்தமு நிறுவினோம். சுடுமோ நமோ தம்பால் பஞ்சு பிச்சாறு சாம்பூர்ணு யோ